0: ஓஹோ அப்படியா?
1: ஜெஸ் சப் சமஜ் கயா.
2: Felix, elke dag feest, maal ze stukjes in smakelijke gelei.
3: Feed your cat like a...
4: Kijk, de oprichters van...